0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூன் 26, புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர். ஸ்பெயின் நாட்டில் பார்பஸ்ட்ரோ என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜோஸ் டாலஸ் எஸ்கிரிவா பெற்றோருக்கு கிபி 1902 ஜனவரி 9 பிறந்தார் ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர். தன் உடன் பிறந்த தங்கைகளின் இறப்பினாலும் தன் தந்தையின் வியாபாரம் நொடித்து போனதாலும் துன்பங்களை அனுபவித்த ஜோஸ் மரியா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1925 குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1927 சட்டப்படிப்பிற்காக மாட்ரிட் சென்ற இவர் அங்கிருந்த ஏழைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அருட்தந்தை ஜோஸ் மரியாவின் ஆன்மீக பணியினை கண்ணுற்ற மாணவர்கள் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உழைக்க முன்வர கிபி 1928 ஓபஸ் தே, அதாவது இறைப்பணி என்ற அமைப்பினை நிறுவி ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கும் இருக்கிறது என்று அறிவித்த அருட்தந்தை ஜோஸ் மரியா பெண்களையும் தன் அமைப்பில் இணைத்து கொண்டு இறைப்பணிகள் செய்தார். தான் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் குருக்களுக்கென சபை தொடங்க வேண்டும் என்ற வெளிப்பாட்டினை பெற்ற அருட்தந்தை ஜோஸ் மரியா இறைப்பணி அமைப்பிலுள்ள பொது நிலையினரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குருத்துவ அருட்பொழிவு செய்தார். தான் தொடங்கிய இறைப்பணி என்ற அமைப்பினை உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்தி ஆண்டவரின் பணிகளை அனைத்து மக்களுக்கும் செய்த அருட்தந்தை ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர் 1975 ஜூன் 26 விண்ணகமடைந்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காகவும் நோயின்றி வாழவும் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றை கட்டி எழுப்பி இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கரினை திருத்தந்தை 2 ஜான்பால் 2002 அக்டோபர் 2 புனிதராக உயர்த்தினார். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சமூகத்தினால் புறம் தள்ளப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி இலக்கி கொண்டீங்க ஃபாதர். இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரி அது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது, அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் பாத.
4: குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்செல்லாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதி எல்லாம் மறந்துடுது. குழந்தைகளோட குழந்தைகளா மாறிடுறோம். அவங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குறாங்க, ஒரு சக்தியை கொடுக்குறாங்க, பலத்தை கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இந்த பாலர் சபையினுடைய தனித்துவமே என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை இயக்கிறது பெத்தவங்கல்ல, வயசானவங்கல்ல, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை தான்.
3: குழந்தைகள், ஆமா சார்,
4: குழந்தை செல்வங்கள் தான் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை கொடுக்கற நிலைய வந்து நம்ம பாக்குறோம். அதுதான் இந்த பாலகர் சபை பங்குகே கொடுக்குது. இப்ப பங்குல வந்து பல்வேறு விதமான சொடாலிட்டிஸ், பக்க சபைகள் இருக்கிறாங்க. அருங்கொடை பணிக்குழு, நற்செய்தி பணிக்குழு, வின்சென்ட் தேபால், அல்லது வந்து அன்பியங்கள், பங்கு நிர்வாக குழு, அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கறது வந்து பாலக சபை அப்படின்னா அது மிக இல்லை. குழந்தைகள் இல்லாம எந்த கொண்டாட்டம் அல்ல, குழந்தைகளுடைய பங்கேற்பு இல்லாம எந்த கொண்டாட்டமும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது பாலகர் சபையினுடைய அமைப்பே எப்படின்னா, குழந்தைகள் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் குழந்தைகளுக்காக. இங்க இருக்கிற ஒரு குழந்தைகள் மற்ற இடங்கள் இருக்கிற குழந்தைகளை நினைக்க, அதிலும் குறிப்பா கஷ்டப்படுற பிள்ளைங்க, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்கள நினைக்கதான் வந்து தாய் திருவை நம்முடைய இந்த பாலகர் சபை தூதுரை பணியாற்றுகின்ற பாலகர் சபைக்கு வந்து வாய்ப்பே தருது. அப்படின்னா அதுக்காக என்ன செய்யறாங்க, தாய் திருவை இந்த பாலகர் சபையின் மூலமாக நம்ம பிள்ளைகளை என்ன செய்யுது அப்படின்னா, இருப்பதே இறைவனை பகிர்ந்து
3: கொள்ள.
4: திருச்சபை இருப்பதே இறைவனை பகிர்ந்து கொடுக்க. The church exists to evangelize. சர்ச் இருக்குது, திருவை இருக்குதுன்னா நற்செய்தியை அறிவிக்கலாம். நற்செய்தி அறிவிக்கலன்னா திருவை இருக்க முடியாது, திருவை இயங்க முடியாது. அதான் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது. இதுதான் திருவையினுடைய இயல்பு அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தரவை. இதனுடைய முதன்மையான நோக்கமே வந்து திருவை இருப்பதே. திருவை என்ன, ஆலயத்தில் இருக்கிறவங்களை மட்டும் குடும்பத்துல ஆரம்பிக்குது. அப்பா அம்மா குழந்தைங்க, அது வந்து ஒரு குட்டி திருச்சி
3: திருச்சதை.
4: அன்பியம் சேர்ந்ததெல்லாம் அதோட கொஞ்சம் பெரிய
3: திருச்சதை.
4: பல அன்பியங்கள் சேர்ந்தது ஒரு பங்கு, அது ஒரு பெரிய திருச்சி. பல பங்குகள் சேர்ந்து
3: ஒரு
4: மறைமாவட்டம், மறைவட்டம். ஒரு ஏழு பங்குகளோ பத்து பங்குகளோ சேர்ந்து ஒரு மறைவட்டம், அது வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம், கொஞ்சம் பெரிய திருச்சபை. பல மறைவட்டங்கள் சேர்ந்து ஒரு மறைமாவட்டம், அப்படிதான். அதனால இதுதான் திருவையினுடைய இயல்பு அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதுதான் பால சபையினுடைய முதன்மையான நோக்கம். அப்படின்னா இப்ப குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறோம், இந்த பிள்ளைகள் சான்று வாழ்க்கை நடத்தணும், சான்று வாழ்க்கை நடத்தணும். நான் வந்து பல குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு, இந்த பணியாறுவெல்லாம் வந்து நிறைய குருக்கள், கண்ணியர், பெரியவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்னால் பறக்கவே முடியாது. ஒரு முறை வேளாங்கண்ணி, வழக்கமாக வருடத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ வேளாங்கண்ணி செல்வது வழக்கம். ஜெபிப்பதற்காக மட்டுமல்ல, ஜெபிப்பவர்களை பார்ப்பதற்கு. அங்கே போய் அவங்க ஆலயத்தில் இருக்கிறவங்க, முட்டி போட்டு ஜெபிக்க போகிறவங்க, காணிக்கை செலுத்துவது, கும்பிடிக்கை செலுத்துவது, குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நற்கரணை ஆலயத்தில் போய் ஆண்டவர்கள் அமர்ந்திருப்பது, இது எனக்கு வந்து ஒரு தனி அனுபவம். அது போன்று போன கடைசியில் தான் உட்காந்துருப்பேன் அந்த நற்கரணை ஆலயத்தில், கடைசியில் உட்காந்துட்டு இருப்பேன். நற்கரணை ஆண்டவரை பார்க்கறது,
3: ஜெபிக்கின்ற
4: அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க, பின்னாடி ஒரு குட்டி பாப்பா, குட்டி ட்ரெஸ்ஸு, கையில் வந்து ஒரு பேக்கு. அதை பார்த்த உடனே மனசு ஃபுல்லாக வந்து இந்த குட்டி பிள்ளை என்ன பண்ண போகுது, மைண்ட் ஃபுல்லாக தான் இருந்தது. அவங்க அப்பா அம்மா போனாங்க, முட்டி போட்டாங்க, சாஷ்டாங்கமாக வழங்கினாங்க. இந்த குட்டி இப்போ பையன் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க பெற்றோரை போலவே பை அப்படி பக்கமாக வச்சுட்டு முட்டி போட்டுட்டு சாஷ்டாங்கமாக வழங்கிச்சு. என் மனசுக்குள்ள கேள்வி, பெரியவங்களுக்கு தெரியுது நக்கரணியில ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா ஓகே முடி அந்த பெற்றோர் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேல இருந்தாங்கம்மா. அந்த ஒரு மணி நேரமும் அந்த சிறு பிள்ளை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, வேடிக்கை பார்க்கல, அப்படியே ஏஞ்சல் மாதிரியே உட்காந்துட்டு இருந்து. இது ஏறக்குறைய வந்து 17-18 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அனுபவம். ஆனால் அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நக்கரணை பக்தியை வளர்ப்பதற்காக இந்த குட்டி பிள்ளை ஏஞ்சல் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சிறு பிள்ளைகள் கொடுக்கின்ற தாக்கம் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. குட்டி பிள்ளைகள் செய்கின்ற ஒவ்வொரு பக்தியான காரியங்களும் இது மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த தாக்கத்தை உருவாக்கும், பெரியவங்களுக்கும் இந்த தாக்கத்தை உருவாக்கும். பாலர் சபையினுடைய தூதுரை பணியாற்றும் பாலர் சபையினுடைய முதன்மையான நோக்கமே இந்த சிறு பிள்ளைகள் சான்று வாழ்க்கை வாழும்படி அவர்களை நம்ம வந்து உருவாக்கணும், அவர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும்.
3: வெரி குட் ஃபாதர். அவங்களுடைய இலக்கு பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி இந்த குழந்தைகள் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, நம்ம ஒரு ஆன்மீகத்துல வளரணுத்துக்கு இந்த சிறு குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு உந்துதலா இருக்கிறாங்கன்றதையும், இந்த பாலர் சபையில இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எந்த அளவிற்கு இந்த நற்செய்தியை கொண்டு செல்லும் தூதுவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அந்த அமைப்பு நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க ஃபாதர்? இப்ப நிறைய குட்டீஸ் இருப்பாங்க ஒரு ஊர்ல, அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி ஒன்றிணைத்து அந்த பாலர் சபையுடைய அமைப்பையோ அந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்துறீங்க?
4: தூதுரை பணியாற்றுகின்ற இந்த சிறு பிள்ளைகளுடைய இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் மூன்று முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று வந்து அவர்களை ஜபத்தில் ஈடுபடுத்துவது, ஜபிக்க வைப்பது, ஜப திருத்தூது பணிக்காக அவர்களை பயிற்றுவிப்பது, பிரேயர் அப்பாஸ்டலேட்டுக்காக பயிற்றுவிக்கிறது. மூன்று முக்கியமான செயல்பாடுகள். ஒன்று வந்து அவர்களுக்கு ஜப அனுபவத்தை கொடுப்பது, ஜப அனுபவத்தை கொடுத்து ஜப திருத்தூது பணிக்காக பயன்படுத்துவது. இரண்டாவது பைபிள வாசிக்க வைப்பது, இறைவார்த்தையை வாசிக்க வைப்பது. சிறு பிள்ளைகள் இறைவார்த்தையை கையில ஏந்தணும், அவங்க வந்து வாசிக்கணும் வாசிக்கணும். இப்போ வந்து இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் தான் பேசுறாரு, இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசுறாரு, இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவருடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத சிறு பிள்ளைகள் உணர வேண்டும். அதனால இறைவார்த்தையின் மீது தாகம், இறைவார்த்தையின் மீது ஆர்வம், இறைவார்த்தையின் மட்டில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பரிச்சயத்தை உருவாக்குவது இரண்டாவது முக்கியமான செயல்பாடு. மூன்றாவது இப்ப வந்து ஜப அனுபவமோ ஜப திருத்தூது பணியோ இறைவார்த்தையின் மீது இருக்கின்ற அந்த தாகமோ ஆர்வமோ என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தவங்களை நினைக்க வைக்கும். அதனால சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அடுத்தவங்களை வந்து நினைக்க வைக்கணும். தான் வீடு தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய தாத்தா பாட்டி மட்டுமே கிடையாது, பக்கத்து வீடு தன்னுடைய தெரு தன்னுடைய ஊர், இதுல வந்து யாரு கஷ்டப்படுறாங்க, யாரு வருத்தமா இருக்கிறாங்க, யார் கண்ணீர் உடிக்கிறாங்க, யார் ஏழையா இருக்கிறாங்க, அந்த வித்தியாசத்தை அந்த பிள்ளைகளை வந்து உணர வைக்கணும்.
3: இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாலர் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
5: திருப்பாடல் 23.

0: செய்திகள்.
1: நானே உண்மையான திராட்சை கொடி என்ற இயேசுவின் வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் திரு அவையே மிகுந்த பலனை தரும் என்று வலியுறுத்தினார். ஜூன் 26 வெள்ளியன்று புனித பேதுருவின் கல்லறையில் இடம்பெற்ற கர்தினால்களின் சிறப்பு பேரவை கூட்டத்தை தொடங்கி வைத்து திருப்பலியை நிறைவேற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை நம்பிக்கையால் கிடைக்கும் உண்மையான சுதந்திரம் குறித்து சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் முன்மாதிரி நம்பிக்கையால் கிடைக்கும் உண்மையான சுதந்திரத்தை வாழ நம்மை அழைக்கிறது என்றும் ஆண்டவர் இயேசுவுடனான உறவுதான் மனிதரை பாவத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் விடுவிக்கிறது என்றும் கூறிய திருத்தந்தை அவரை பின்பற்ற அழைக்கும் இயேசு திருத்தூதர்களின் வழித்தோன்றல்களாக நம்மை உலகிற்கு அனுப்புகிறார் என்றும் எடுத்துக்காட்டினார். எனவே நற்செய்தியை அறிவித்தல், திருவருட்சாதனங்களை கொண்டாடுதல் மற்றும் இறைமக்களுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுதல் ஆகியவை நல்ல ஆயரான கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் அளவுக்கேற்ப பலன் தருகின்றன என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் ஒற்றுமையிலும் நீதியிலும் அமையும் அமைதிக்காக அழைப்பு விடுத்த திருத்தந்தை உலகில் நிலவும் போர்களும் மோதல்களும் மனித குலத்தை ஆழமாக புண்படுத்துகின்றன என்றும் போர் ஒருபோதும் மனித குலத்திற்கு ஏற்றதல்ல, அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கீழ்ப்படிதலின் வழியாக ஒத்திசைவையும் ஒற்றுமையையும் வளர்த்துக் கொள்ள அழைப்பு விடுத்த திருத்தந்தை கேட்டறியும் மனப்பான்மையிலும் ஒத்திசைவான பயணத்திலும் திரு அவை வளர வேண்டும் என்றும் இறைவார்த்தைக்கும் தூய ஆவியாரின் வழிநடத்தலுக்கும் செவிசாய்க்கும் திரு அவையே இன்றைய உலகின் சவால்களுக்கு உரிய பதிலை வழங்க முடியும் என்று வலியுறுத்தினார். திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வழியாக அமைகிறது என்றும் தலைமை என்பது கட்டளையிடும் பணியல்ல, முதலில் கேட்டறிந்து பின்னர் வழிநடத்தும் பணியே உண்மையான தலைமை எனவும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார்.
2: திருத்தந்தை 14 லியோவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அருள்பணி ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் எழுதிய ஆரம்பகால பொது எழுத்துக்களின் ஆங்கில பதிப்பு 2026 செப்டம்பர் 15 செவ்வாயன்று வெளியாகிறது. அருளின் கீழ் சுதந்திரம், என்னை உருவாக்கிய ஆன்மீக மரபை பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் வெளியாகும் இந்நூலை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் கிறிஸ்தவ வெளியீட்டு பிரிவின் இமேஜ் புக்ஸ் பதிப்பகம் வெளியிடுகிறது. வத்திக்கான் பதிப்பகத்தால் இத்தாலிய மொழியில் லிபாரி சோட்டோலா கிராசியா என்ற பெயரில் முதலில் வெளியிடப்பட்ட இந்நூல் 2001 முதல் 2013 வரை புனித அகுஸ்தினார் சபையின் தலைமை பொறுப்பில் பணியாற்றிய போது அருள்பணி பிரிவோஸ்ட் அவர்கள் ஆற்றிய மறைவுரைகள், உரைகள், செய்திகள் மற்றும் கடிதங்களை தொகுத்து வழங்குகிறது. அகுஸ்தினார் அருள்பணியாளர்கள் ரொகோ ரொன்சானி, மிகுவேல் ஏஞ்சல் மார்டின் குவாரஸ், மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோர் தொகுத்துள்ள இந்த நூல் திருத்தந்தையின் ஆழமான ஆன்மீகம், மெய்ப்பு பார்வை மற்றும் மறைபணி சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் அன்பு, பணிவாழ்வு மற்றும் நம்பிக்கையின் செய்தியை உலகிற்கு எடுத்துரைப்பதாக வெளியீட்டாளர் காம்பெல் வார்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புனித அகுஸ்தினாரின் விதிமுறையிலிருந்து பெறப்பட்ட அருளில் சுதந்திரமானவர்கள் என்ற கருத்தே இந்நூலின் தலைப்பிற்கு ஊக்கமளித்துள்ளது. இறைவனை தேடுதல், இறை அருளின் முதன்மை, ஏழைகள் மீதான அக்கறை மற்றும் நவீன உலகிற்கு புரியும் மொழியில் நற்செய்தியை அறிவித்தல் போன்ற அகுஸ்தினிய ஆன்மீக கருத்துகள் இந்நூலில் வலியுறுத்தப்பட்டுள்ளன என்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட 1,00,000 யூரோ அவசர நிதியுதவியை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வழங்கியுள்ளார். திருபீடத்தின் திருத்தந்தை நன்கொடை அலுவலகம் வழியாக வழங்கப்படும் இந்த உதவி வெனிசுலாவிற்கான திருபீட தூதர் பேராயர் அல்பெர்டோ ஓர்டேகா மார்டின் மற்றும் கராகஸ் பேராயர் ரவுல் பியோர்ட் கஸ்டியோ ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் வழங்கப்படும் என்றும், இது ஆரம்பகட்ட உதவியாக மட்டும் இருப்பதுடன் உள்ளூர் திருவையால் அடையாளம் காணப்படும் தேவைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து கூடுதல் உதவிகள் வழங்கப்படும் என்றும் திருபீடம் தெரிவித்துள்ளது. ரிக்ரட் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்கள் நாட்டின் கடலோர பகுதியான லாக்வைரா மாநிலத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. பல கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் 20 மேற்பட்ட பின் அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. கராகசின் சீமோன் பொலிவார் அனைத்துலக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நாட்டின் பல கத்தோலிக்க பங்குகள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் அவசர நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன. கராகஸ் பேராலயம் உள்ளிட்ட பல ஆலயங்களும் சேதமடைந்த போதிலும் திரு அவை தனது மனிதாபிமான பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இதற்கிடையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு நாடுகளில் இருந்தும் மீட்பு மற்றும் நிவாரண குழுக்கள் வெனிசுலாவை வந்தடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
2: ஆண்டுதோறும் நடைபெறும் புனித பேதுருவின் காணிக்கை திரட்டலின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்கள் திருத்தந்தையின் உலகளாவிய அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு பணிக்கு தங்களது பங்களிப்பை வழங்க அழைக்கப்பட்டுள்ளனர். சிறிய தொகையாக இருந்தாலும் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையின் மீது கொண்டுள்ள அன்பையும் நம்பிக்கையையும் காணிக்கையின் மூலம் வெளிப்படுத்துமாறு திரு அவை அழைப்பு விடுத்துள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூன் 26, புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர். ஸ்பெயின் நாட்டில் பார்பஸ்ட்ரோ என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜோஸ் டாலஸ் எஸ்கிரிவா பெற்றோருக்கு கிபி 1902 ஜனவரி 9 பிறந்தார் ஜோஸ் மரியா எஸ்கிரிவா தே பாலக்கர். தன் உடன் பிறந்த தங்கைகளின் இறப்பினாலும் தன் தந்தையின் வியாபாரம் நொடித்து போனதாலும் துன்பங்களை அனுபவித்த ஜோஸ் மரியா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1925 குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1927 சட்டப்படிப்பிற்காக மாட்ரிட் சென்ற இவர் அங்கிருந்த ஏழைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அருட்தந்தை ஜோஸ் மரியாவின் ஆன்மீக பணியினை கண்ணுற்ற மாணவர்கள் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உழைக்க முன்வர கிபி 1928 ஓபஸ் தே, அதாவது இறைப்பணி என்ற அமைப்பினை நிறுவி ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கும் இருக்கிறது என்று அறிவித்த அருட்தந்தை ஜோஸ் மரியா பெண்களையும் தன் அமைப்பில் இணைத்து கொண்டு இறைப்பணிகள் செய்தார். தான் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் குருக்களுக்கென சபை தொடங்க வேண்டும் என்ற வெளிப்பாட்டினை பெற்ற அருட்தந்தை ஜோஸ் மரியா இறைப்பணி அமைப்பிலுள்ள பொது நிலையில்

0: சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குருத்துவ அருட்பொழிவு செய்தார். தான் தொடங்கிய இறைப்பணி என்ற அமைப்பினை உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்தி ஆண்டவரின் பணிகளை அனைத்து மக்களுக்கும் செய்த அருட்தந்தை ஜோஸ் மரியா எஸ்கிரிவாதே பாலக்கர் 1975 ஜூன் 26 விண்ணகமடைந்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காகவும் நோயின்றி வாழவும் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றை கட்டி எழுப்பி இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை ஜோஸ் மரியா எஸ்கிரிவாதே பாலக்கரினை திருத்தந்தை 2 ஜான்பால் 2002 அக்டோபர் 2 புனிதராக உயர்த்தினார். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவாதே பாலக்கர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சமூகத்தினால் புறம் தள்ளப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி இலக்கி கொண்டீங்க ஃபாதர். இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரியாவது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் பாத.
2: குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்சலாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதியெல்லாம் மறந்துடுது, குழந்தைகளோட குழந்தைகளாக மாறிடுறோம். அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குறாங்க, ஒரு சக்தியை கொடுக்குறாங்க, பலத்தை கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இந்த பாலர் சபையினுடைய தனித்துவமே என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை இயக்கிறது பெத்தவங்கல்ல, வயசானவங்கல்ல, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை தான்.
1: குழந்தைகள், ஆமா சார்,
2: குழந்தை செல்வங்கள் தான் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை கொடுக்கற நிலையை வந்து நம்ம பாக்குறோம். அதுதான் இந்த பாலகர் சபை பங்குகே கொடுக்குது. இப்ப பங்குல வந்து பல்வேறு விதமான சொடாலிட்டிஸ், பக்த சபைகள் இருக்கிறாங்க. அருங்கொடை பணிக்குழு, நற்செய்தி பணிக்குழு, வின்சென்ட் தேபால், அல்லது வந்து அன்பியங்கள், பங்கு நிர்வாக குழு, அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கறது வந்து பாலக சபை அப்படின்னா அது மிக இல்லை. குழந்தைகள் இல்லாம எந்த கொண்டாட்டம் அல்ல, குழந்தைகளுடைய பங்கேற்பு இல்லாம எந்த கொண்டாட்டமும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது பாலகர் சபையினுடைய அமைப்பே எப்படின்னா, குழந்தைகள் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் குழந்தைகளுக்காக. இங்க இருக்கிற ஒரு குழந்தைகள் மற்ற இடங்கள் இருக்கிற குழந்தைகளை நினைக்க, அதிலும் குறிப்பா கஷ்டப்படுற பிள்ளைங்க, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்கள நினைக்கதான் வந்து தாய் திருவை நம்முடைய இந்த பாலகர் சபை தூதுரை பணியாற்றுகின்ற பாலகர் சபைக்கு வந்து வாய்ப்பே தருது. அப்படின்னா அதுக்காக என்ன செய்யறாங்க, தாய் திருவை இந்த பாலகர் சபையின் மூலமாக நம்ம பிள்ளைகளை என்ன செய்யுது அப்படின்னா, இருப்பதே இறைவனை பகிர்ந்து
1: கொள்ள.
2: திருச்சபை இருப்பதே இறைவனை பகிர்ந்து கொடுக்க. The church exists to evangelize. சர்ச் இருக்குது, திருவை இருக்குதுன்னா நற்செய்தியை அறிவிக்கலாம். நற்செய்தி அறிவிக்கலன்னா திருவை இருக்க முடியாது, திருவை இயங்க முடியாது. அதான் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது. இதுதான் திருவையினுடைய இயல்பு அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தரவை. இதனுடைய முதன்மையான நோக்கமே வந்து திருவை இருப்பதே, திருவை என்ன ஆலயத்தில் இருக்கிறவங்களை மட்டும் குடும்பத்துல ஆரம்பிக்குது. அப்பா அம்மா குழந்தைங்க, அது வந்து ஒரு குட்டி திருச்சி
1: திருச்சவை.
2: அந்தியம் சேர்ந்ததெல்லாம் அதோட கொஞ்சம் பெரிய
1: திருச்சவை.
2: பல அந்தியங்கள் சேர்ந்தது ஒரு பங்கு, அது ஒரு பெரிய திருச்சி. பல பங்குகள் சேர்ந்து
1: ஒரு
2: மறைமாவட்டம், மறைவட்டம். ஒரு 7 பங்குகளோ 10 பங்குகளோ சேர்ந்து ஒரு மறைவட்டம், அது வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம், கொஞ்சம் பெரிய திருச்சபை. பல மறைவட்டங்கள் சேர்ந்து ஒரு மறைமாவட்டம், அப்படிதான். அதனால இதுதான் திருவையினுடைய இயல்பு அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதுதான் பாலசபையினுடைய முதன்மையான நோக்கம். அப்படின்னா இப்ப குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறோம், இந்த பிள்ளைகள் சான்று வாழ்க்கை நடத்தணும், சான்று வாழ்க்கை நடத்தணும். நான் வந்து பல குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு, இந்த பணியாரவெல்லாம் வந்து நிறைய குருக்கள், கண்ணியர், பெரியவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்னால் பறக்கவே முடியாது. ஒரு முறை வேளாங்கண்ணி, வழக்கமாக வருடத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ வேளாங்கண்ணி செல்வது வழக்கம். ஜெபிப்பதற்காக மட்டுமல்ல, ஜெபிப்பவர்களை பார்ப்பதற்கு. அங்கே போய் அவங்க ஆலயத்தில் இருக்கிறவங்க, முட்டி போட்டு ஜெபிக்க போகிறவங்க, காணிக்கை செலுத்துவது, கும்பிடிக்கை செலுத்துவது, குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நற்கரணை ஆலயத்தில் போய் ஆண்டவர் அமர்ந்திருப்பது, இது எனக்கு வந்து ஒரு தனி அனுபவம். அது போன்று போன கடைசியில் தான் உட்காந்துருப்பேன் அந்த நற்கரணை ஆலயத்தில், கடைசியில் உட்காந்துட்டு இருப்பேன். நற்கரணை ஆண்டவரை பார்க்கறது,
1: ஜெபிக்கின்ற
2: அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க, பின்னாடி ஒரு குட்டி பாப்பா, குட்டி ட்ரெஸ்ஸு, கையில் வந்து ஒரு பேகு. அதை பார்த்த உடனே மனசு ஃபுல்லாக வந்து இந்த குட்டி பிள்ளை என்ன பண்ண போகுது, மைண்டு ஃபுல்லாக தான் இருந்தது. அவங்க அப்பா அம்மா கொண்டாங்க, முட்டி போட்டாங்க, சாஷ்டாங்கமாக வழங்கினாங்க. இந்த குட்டி இப்போ பையன் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க பெற்றோரை போலவே பைய அப்படி பக்கமாக வச்சுட்டு முட்டி போட்டுட்டு சாஷ்டாங்கமாக வழங்கிச்சு. என் மனசுக்குள்ள கேள்வி, பெரியவங்களுக்கு தெரியுது நற்கரணியில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பாப்பா ஓகே முடி, அந்த பெற்றோர் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்தாங்கம்மா. அந்த 1 மணி நேரமும் அந்த சிறு பிள்ளை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, வேடிக்கை பார்க்கல, அப்படியே ஏஞ்சல் மாதிரியே உட்காந்துட்டு இருந்து. இது ஏறக்குறைய வந்து 17-18 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அனுபவம். ஆனால் அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நக்கரணை பக்தியை வளர்ப்பதற்காக இந்த குட்டி பிள்ளை ஏஞ்சல். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சிறு பிள்ளைகள் கொடுக்கின்ற தாக்கம் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. குட்டி பிள்ளைகள் செய்கின்ற ஒவ்வொரு பக்தியான காரியங்களும் இது மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த தாக்கத்தை உருவாக்கும், பெரியவங்களுக்கும் இந்த தாக்கத்தை உருவாக்கும். பாலர் சபையினுடைய தூதுரை பணியாற்றும் பால சபையினுடைய முதன்மையான நோக்கமே இந்த சிறு பிள்ளைகள் சான்று வாழ்க்கை வாழும்படி அவர்களை நம்ம வந்து உருவாக்கணும், அவர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும்.
1: வெரி குட் ஃபாதர். அவங்களோட இலக்கு பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி இந்த குழந்தைகள் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, நம்ம ஒரு ஆன்மீகத்துல வளரணுக்கு இந்த சிறு குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு உந்துதலா இருக்கிறாங்கன்றதையும், இந்த பாலர் சபையில இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எந்த அளவிற்கு இந்த நற்செய்தியை கொண்டு செல்லும் தூதுவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. அந்த அமைப்பு நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க ஃபாதர்? இப்ப நிறைய குட்டீஸ் இருப்பாங்க ஒரு ஊர்ல, அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி ஒன்றிணைத்து அந்த பாலர் சபையுடைய அமைப்பையோ அந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்துறீங்க?
2: தூதுரை பணியாற்றுகின்ற இந்த சிறு பிள்ளையினுடைய இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் 3 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று வந்து அவர்களை ஜபத்தில் ஈடுபடுத்துவது, ஜபிக்க வைப்பது, ஜப திருத்தூது பணிக்காக அவர்களை பயிற்றுவிப்பது, பிரேயர் அப்பாஸ்டலேட்டுக்காக பயிற்றுவிக்கிறது. 3 முக்கியமான செயல்பாடுகள். ஒன்று வந்து அவர்களுக்கு ஜப அனுபவத்தை கொடுப்பது, ஜப அனுபவத்தை கொடுத்து ஜப திருத்தூது பணிக்காக பயன்படுத்துவது. இரண்டாவது பைபிளை வாசிக்க வைப்பது, இறைவார்த்தையை வாசிக்க வைப்பது. சிறு பிள்ளைகள் இறைவார்த்தையை கையில் ஏந்தணும், அவங்க வந்து வாசிக்கணும், வாசிக்கணும். இப்போ வந்து இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் தான் பேசுறாரு, இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசுறாரு, இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவருடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத சிறு பிள்ளைகள் உணர வேண்டும். அதனால இறைவார்த்தையின் மீது தாகம், இறைவார்த்தையின் மீது ஆர்வம், இறைவார்த்தையின் மட்டில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பரிச்சயத்தை உருவாக்குவது இரண்டாவது முக்கியமான செயல்பாடு. மூன்றாவது இப்போ வந்து ஜப அனுபவமோ ஜப திருத்தூது பணியோ இறைவார்த்தையின் மீது இருக்கின்ற அந்த தாகமோ ஆர்வமோ என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தவங்களை நினைக்க வைக்கும். அதனால சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அடுத்தவங்களை வந்து நினைக்க வைக்கணும். தான் வீடு தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய தாத்தா பாட்டி மட்டுமே கிடையாது, பக்கத்து வீடு தன்னுடைய தெரு தன்னுடைய ஊர், இதில் வந்து யார் கஷ்டப்படுறாங்க, யார் வருத்தமாக இருக்கிறாங்க, யார் கண்ணீர் உடிக்கிறாங்க, யார் ஏழையாக இருக்கிறாங்க, அந்த வித்தியாசத்தை அந்த பிள்ளைங்களை வந்து உணர வைக்கணும்.
1: இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாடல் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
3: திருப்பாடல் 23.

0: செய்திகள்.
1: நானே உண்மையான திராட்சை கொடி என்ற இயேசுவின் வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் திரு அவையே மிகுந்த பலனை தரும் என்று வலியுறுத்தினார். ஜூன் 26 வெள்ளியன்று புனித பேதுருவின் கல்லறையில் இடம்பெற்ற கர்தினால்களின் சிறப்பு பேரவை கூட்டத்தை தொடங்கி வைத்து திருப்பலியை நிறைவேற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை நம்பிக்கையால் கிடைக்கும் உண்மையான சுதந்திரம் குறித்து சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் முன்மாதிரி நம்பிக்கையால் கிடைக்கும் உண்மையான சுதந்திரத்தை வாழ நம்மை அழைக்கிறது என்றும் ஆண்டவர் இயேசுவுடனான உறவுதான் மனிதரை பாவத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் விடுவிக்கிறது என்றும் கூறிய திருத்தந்தை அவரை பின்பற்ற அழைக்கும் இயேசு திருத்தூதர்களின் வழித்தோன்றல்களாக நம்மை உலகிற்கு அனுப்புகிறார் என்றும் எடுத்துக்காட்டினார். எனவே நற்செய்தியை அறிவித்தல், திருவருட் சாதனங்களை கொண்டாடுதல் மற்றும் இறைமக்களுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுதல் ஆகியவை நல்ல ஆயரான கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் அளவுக்கேற்ப பலன் தருகின்றன என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் ஒற்றுமையிலும் நீதியிலும் அமையும் அமைதிக்காக அழைப்பு விடுத்த திருத்தந்தை உலகில் நிலவும் போர்களும் மோதல்களும் மனித குலத்தை ஆழமாக புண்படுத்துகின்றன என்றும் போர் ஒருபோதும் மனித குலத்திற்கு ஏற்றதல்ல, அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கீழ்ப்படிதலின் வழியாக ஒத்திசைவையும் ஒற்றுமையையும் வளர்த்துக் கொள்ள அழைப்பு விடுத்த திருத்தந்தை கேட்டறியும் மனப்பான்மையிலும் ஒத்திசைவான பயணத்திலும் திரு அவை வளர வேண்டும் என்றும் இறைவார்த்தைக்கும் தூய ஆவியாரின் வழிநடத்தலுக்கும் செவிசாய்க்கும் திரு அவையே இன்றைய உலகின் சவால்களுக்கு உரிய பதிலை வழங்க முடியும் என்று வலியுறுத்தினார். திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வழியாக அமைகிறது என்றும் தலைமை என்பது கட்டளையிடும் பணியல்ல, முதலில் கேட்டறிந்து பின்னர் வழிநடத்தும் பணியே உண்மையான தலைமை எனவும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார்.
2: திருத்தந்தை 14 லியோவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அருள்பணி ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் எழுதிய ஆரம்பகால பொது எழுத்துக்களின் ஆங்கில பதிப்பு 2026 செப்டம்பர் 15 செவ்வாயன்று வெளியாகிறது. அருளின் கீழ் சுதந்திரம், என்னை உருவாக்கிய ஆன்மீக மரபை பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் வெளியாகும் இந்நூலை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் கிறிஸ்தவ வெளியீட்டு பிரிவின் இமேஜ் புக்ஸ் பதிப்பகம் வெளியிடுகிறது. வத்திக்கான் பதிப்பகத்தால் இத்தாலிய மொழியில் லிபாரி சோட்டோலா கிராசியா என்ற பெயரில் முதலில் வெளியிடப்பட்ட இந்நூல் 2001 முதல் 2013 வரை புனித அகுஸ்தினார் சபையின் தலைமை பொறுப்பில் பணியாற்றிய போது அருள்பணி பிரிவோஸ்ட் அவர்கள் ஆற்றிய மறைவுரைகள், உரைகள், செய்திகள் மற்றும் கடிதங்களை தொகுத்து வழங்குகிறது. அகுஸ்தினார் அருள்பணியாளர்கள் ரொகோ ரொன்சானி, மிகுவேல் ஏஞ்சல் மார்டின் குவாரஸ், மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோர் தொகுத்துள்ள இந்த நூல் திருத்தந்தையின் ஆழமான ஆன்மீகம், மெய்ப்பு பார்வை மற்றும் மறைபணி சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் அன்பு, பணிவாழ்வு மற்றும் நம்பிக்கையின் செய்தியை உலகிற்கு எடுத்துரைப்பதாக வெளியீட்டாளர் காம்பெல் வார்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புனித அகுஸ்தினாரின் விதிமுறையிலிருந்து பெறப்பட்ட அருளில் சுதந்திரமானவர்கள் என்ற கருத்தே இந்நூலின் தலைப்பிற்கு ஊக்கமளித்துள்ளது. இறைவனை தேடுதல், இறை அருளின் முதன்மை, ஏழைகள் மீதான அக்கறை மற்றும் நவீன உலகிற்கு புரியும் மொழியில் நற்செய்தியை அறிவித்தல் போன்ற அகுஸ்தினிய ஆன்மீக கருத்துகள் இந்நூலில் வலியுறுத்தப்பட்டுள்ளன என்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட 1,00,000 யூரோ அவசர நிதியுதவியை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வழங்கியுள்ளார். திருபீடத்தின் திருத்தந்தை நன்கொடை அலுவலகம் வழியாக வழங்கப்படும் இந்த உதவி வெனிசுலாவிற்கான திருபீட தூதர் பேராயர் அல்பெர்டோ ஓர்டேகா மார்டின் மற்றும் கராகஸ் பேராயர் ரவுல் பியோர்ட் கஸ்டியோ ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் வழங்கப்படும் என்றும், இது ஆரம்பகட்ட உதவியாக மட்டும் இருப்பதுடன் உள்ளூர் திருவையால் அடையாளம் காணப்படும் தேவைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து கூடுதல் உதவிகள் வழங்கப்படும் என்றும் திருபீடம் தெரிவித்துள்ளது. ரிக்ரட் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்கள் நாட்டின் கடலோர பகுதியான லாக்வைரா மாநிலத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. பல கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் 20 மேற்பட்ட பின் அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. கராகசின் சீமோன் பொலிவார் அனைத்துலக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நாட்டின் பல கத்தோலிக்க பங்குகள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் அவசர நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன. கராகஸ் பேராலயம் உள்ளிட்ட பல ஆலயங்களும் சேதமடைந்த போதிலும் திரு அவை தனது மனிதாபிமான பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இதற்கிடையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு நாடுகளில் இருந்தும் மீட்பு மற்றும் நிவாரணக் குழுக்கள் வெனிசுலாவை வந்தடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
2: ஆண்டுதோறும் நடைபெறும் புனித பேதுருவின் காணிக்கை திரட்டலின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்கள் திருத்தந்தையின் உலகளாவிய அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு பணிக்கு தங்களது பங்களிப்பை வழங்க அழைக்கப்பட்டுள்ளனர். சிறிய தொகையாக இருந்தாலும் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையின் மீது கொண்டுள்ள அன்பையும் நம்பிக்கையையும் காணிக்கையின் மூலம் வெளிப்படுத்துமாறு திரு அவை அழைப்பு விடுத்துள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: June 27, அலெக்சாந்திரியா நகர், புனித சிரில். எகிப்து நாட்டிலுள்ள அலெக்சாந்திரியா நகரில் வாழ்ந்த இறைபக்தியுள்ள குடும்பத்தில் கிபி 376 பிறந்தார் சிரில். அலெக்சாந்திரியாவில் தன் ஆரம்ப கல்வியினையும் இறையியலையும் கற்றுத் தேர்ந்த சிரில் தன் உறவினரும் மறைத்தந்தையுமான தியோஃபிலஸ் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 412 தியோஃபிலஸ் மரணமடைந்ததால் சிரில் மறைத்தந்தையாக பொறுப்பேற்க கிறிஸ்தவர்களை தாக்கிய யூதர்களை அலெக்சாந்திரியா நகரிலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவர் இயேசு மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை என்ற நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த சிரில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினை சந்தித்து திருச்சங்கத்தினை கூட்ட ஏற்பாடு செய்தார். கிபி 431 June 22 எபேசு நகரில் கூடிய திருச்சங்கத்தில் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். கொனஸ்தாந்திநோபிளின் ஆயர் நெஸ்தோரியஸ் ஆதரவாளர்களுக்கும் சிரிலின் ஆதரவாளர்களுக்கும் கலகம் மூண்டதால் சிரில் பேரரசன் 2 தியோடஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தந்தையின் பிரதிநிதி பேரரசரிடம் உண்மைகளை தெரிவித்ததால் விடுதலை செய்யப்பட்ட சிரில் கிபி 444 June 27 விண்ணகமடைந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆண்டவரின் உண்மைத்தன்மையினை அறிவித்த சிரிலினை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1882 திருத்தந்தை 13 சிங்கராயர் சிரிலை திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐகான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மை போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றிக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவைச்சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் 1000 மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் தொடக்க அமர்வு June 26 வெள்ளி அன்று வத்திக்கானில் தொடங்கியது. இதில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 178 கர்தினால்மார்கள் பங்கேற்றனர். காலை புனித பேதுரு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் கர்தினால்மார்கள் பல்வேறு பணிக்குழுகளாக பிரிந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எப்படிப்பட்ட உலகில் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் திருத்தந்தை தொடக்க உரையாற்றினார். பின்னர் போலந்து நாட்டின் கர்தினால் கிரகோர்ஸ் ரிஷ் இன்றைய உலகின் துன்பங்கள், சவால்கள் மற்றும் நம்பிக்கையின் அடையாளங்களை மையமாக கொண்டு விவிலிய சிந்தனையை வழங்கினார். கலந்துரையாடல்களில் சமூக மற்றும் அரசியல் பிளவுகள், வன்முறை, போர்கள், தவறான தகவல் பரவல், மத மற்றும் இன சிறுபான்மையினருக்கு எதிரான துன்புறுத்தல்கள், யூத எதிர்ப்பு மனப்பான்மை, தனி மனிதவாதம், குடும்ப சீர்கேடு, தனிமை, இளைஞர் வேலைவாய்ப்பின்மை, போதைப் பொருள் பயன்பாடு, நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையின்மை, மதசார்பின்மை, புலம்பெயர்வு, ஊழல் மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்த சவால்களுக்கு மத்தியில் திரு அவை அனைவரையும் அரவணைக்கும் தாயாகவும் அனைவருக்கும் திறந்த இல்லமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பங்கு வாழ்வை புதுப்பித்து துன்புறுவோருக்கு அருகில் நிற்பதன் மூலம் மனித மாண்பு, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதே திரு அவையின் முக்கிய பணியாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
2: மாமன்ற செயல்பாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 25 வியாழனன்று கண்ட அளவிலான மாமன்ற அமைப்புகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடினார். June 23 முதல் 25 வரை இடம்பெற்ற 3 ஆலோசனை அவை கூட்டத்தின் நிறைவாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓசியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கண்ட அளவிலான மாமன்ற ஒருங்கிணைப்பாளர்களும் பங்கேற்றனர். ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மேரியோ கிரெச் அவர்கள் திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு திரு அவையின் ஒன்றிணைந்த பயணமாற்றத்தை முன்னெடுப்போருக்கு உற்சாகமளிக்கும் முக்கிய அடையாளமாக அமைந்ததாக கூறினார். மேலும் உள்ளூர் திரு அவைகளில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பயண பள்ளிகள், பயிற்சி திட்டங்கள், கருத்தரங்குகள், செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். அருச்சகோதரி நத்தாலி பெக்வார்ட் தலைமையிலான நீண்ட இறைவேண்டலுடன் தொடங்கிய இக்கூட்டத்தில் செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை ஒவ்வொரு உள்ளூர் திரு அவையும் தங்களது பணி சூழலுக்கேற்ப செயல்படுத்துவது இந்த புதிய கட்டத்தின் நோக்கம் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் பிற்பகல் அமர்வு June 26 வெள்ளி அன்று திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் நடைபெற்றது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் மற்றும் வெனிசுலா மக்களுக்காக இறைவேண்டலுடன் அமர்வு தொடங்கியது. அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் நாகரிகமும் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இவ்வமர்வு திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலின் 5 அதிகாரத்தை மையமாக கொண்டிருந்தது. கர்தினால் பாப்லோ விர்ஜிலியோ டேவிட் அவர்கள் தலைமையேற்க கர்தினால் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் தொடக்க உரையாற்றினார். அமர்வின் தொடக்கத்திலும் நிறைவிலும் திருத்தந்தை பங்கேற்றார். இன்றைய உலகில் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட கலாச்சாரம், போர்கள், வன்முறை, சமூக பிளவுகள் மற்றும் அதிகாரத்தின் தர்க்கத்திற்கு அடிப்பணியும் மனப்பான்மை குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்நிலைக்கு பதிலாக அமைதி, அன்பு, நல்லிணக்கம், மன்னிப்பு, நீதியை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை உலகிற்கு நம்பகமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு அவையின் நம்பகத்தன்மைக்கு அதன் ஒற்றுமை இன்றியமையாதது என்றும், குறிப்பாக இஸ்லாம் உள்ளிட்ட பிற சமயங்களுடனும் கிறிஸ்துவ சபைகளுடனும் உரையாடலை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் எடுத்துரைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நற்செய்தியும் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் சமுதாயத்தை மாற்றும் வல்லமை பெறும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்வு பயணத்தை எடுத்துரைக்கும் லியோ இன் ரோம் என்ற ஆவணப்படத்தை வத்திக்கான் செய்திகள் July 1 வெளியிட உள்ளது. ஏற்கனவே வெளியான லியோன் தே பெரு மற்றும் லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தற்போதைய திருத்தந்தை 14 லியோவான ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் ஏறக்குறைய 20 வாழ்ந்த மற்றும் பணியாற்றிய காலத்தை மையமாக கொண்டுள்ளது. 1981 அமெரிக்காவிலிருந்து இத்தாலி வந்தது முதல் புனித அகுசினார் சபையின் தலைவராக 2 பணியாற்றியது, பின்னர் ஆயர்களுக்கான திருப்பிட பேராயத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டதும், 2023 கர்தினாலாக உயர்த்தப்பட்டதும் வரை அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதில் இதுவரை வெளியிடப்படாத புகைப்படங்கள், காணொலி காட்சிகள், மேலும் அவருடன் பணியாற்றிய அகுஸ்தினார் துறவிகள், முன்னாள் வகுப்பு தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திருப்பிட பேராய உறுப்பினர்களின் சாட்சியங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணப்படம் திருத்தந்தையின் பெருநாட்டிலான மறைப்பணியை எடுத்துரைத்த லியோந்தே பெரு மற்றும் அவரது அமெரிக்க வேர்களை அறிமுகப்படுத்திய லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடராக அமைகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூன் 27, அலெக்சாந்திரியா நகர், புனித சிரில். எகிப்து நாட்டிலுள்ள அலெக்சாந்திரியா நகரில் வாழ்ந்த இறைபக்தியுள்ள குடும்பத்தில் கிபி 376 பிறந்தார் சிரில். அலெக்சாந்திரியாவில் தன் ஆரம்ப கல்வியினையும் இறையியலையும் கற்றுத் தேர்ந்த சிரில் தன் உறவினரும் மறைத்தந்தையுமான தியோஃபிலஸ் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 412 தியோஃபிலஸ் மரணமடைந்ததால் சிரில் மறைத்தந்தையாக பொறுப்பேற்க கிறிஸ்தவர்களை தாக்கிய யூதர்களை அலெக்சாந்திரியா நகரிலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவர் இயேசு மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை என்ற நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த சிரில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினை சந்தித்து திருச்சங்கத்தினை கூட்ட ஏற்பாடு செய்தார். கிபி 431 ஜூன் 22 எபேசு நகரில் கூடிய திருச்சங்கத்தில் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். கொனஸ்தாந்தினோபிளின் ஆயர் நெஸ்தோரியஸ் ஆதரவாளர்களுக்கும் சிரிலின் ஆதரவாளர்களுக்கும் கலகம் மூண்டதால் சிரில் பேரரசன் 2 தியோடஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தந்தையின் பிரதிநிதி பேரரசரிடம் உண்மைகளை தெரிவித்ததால் விடுதலை செய்யப்பட்ட சிரில் கிபி 444 ஜூன் 27 விண்ணகமடைந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆண்டவரின் உண்மை தன்மையினை அறிவித்த சிரிலினை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1882 திருத்தந்தை 13 சிங்கராயர் சிரிலை திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மை போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றி கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவைச்சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் தொடக்க அமர்வு June 26 வெள்ளியன்று வத்திக்கானில் தொடங்கியது. இதில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 178 கர்தினால்மார்கள் பங்கேற்றனர். காலை புனித பேதுரு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை புனித 6 அரங்கில் கர்தினால்மார்கள் பல்வேறு பணிக்குழுகளாக பிரிந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எப்படிப்பட்ட உலகில் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் திருத்தந்தை தொடக்க உரையாற்றினார். பின்னர் போலந்து நாட்டின் கர்தினால் கிரகோர்ஸ் ரிஷ் இன்றைய உலகின் துன்பங்கள், சவால்கள் மற்றும் நம்பிக்கையின் அடையாளங்களை மையமாக கொண்டு விவிலிய சிந்தனையை வழங்கினார். கலந்துரையாடல்களில் சமூக மற்றும் அரசியல் பிளவுகள், வன்முறை, போர்கள், தவறான தகவல் பரவல், மத மற்றும் இன சிறுபான்மையினருக்கு எதிரான துன்புறுத்தல்கள், யூத எதிர்ப்பு மனப்பான்மை, தனிமனிதவாதம், குடும்ப சீர்கேடு, தனிமை, இளைஞர் வேலைவாய்ப்பின்மை, போதைப்பொருள் பயன்பாடு, நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையின்மை, மதசார்பின்மை, புலம்பெயர்வு, ஊழல் மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்த சவால்களுக்கு மத்தியில் திரு அவை அனைவரையும் அரவணைக்கும் தாயாகவும் அனைவருக்கும் திறந்த இல்லமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பங்கு வாழ்வை புதுப்பித்து துன்புறுவோருக்கு அருகில் நிற்பதன் மூலம் மனித மாண்பு, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதே திரு அவையின் முக்கிய பணியாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
2: மாமன்ற செயல்பாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 25 வியாழனன்று கண்ட அளவிலான மாமன்ற அமைப்புகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடினார். June 23 to 25 வரை இடம்பெற்ற 3 ஆலோசனை அவை கூட்டத்தின் நிறைவாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓசியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கண்ட அளவிலான மாமன்ற ஒருங்கிணைப்பாளர்களும் பங்கேற்றனர். ஆயர் மாமன்றத்தின் பொது செயலரான கர்தினால் மேரியோ கிரெச் அவர்கள் திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு திரு அவையின் ஒன்றிணைந்த பயணமாற்றத்தை முன்னெடுப்போருக்கு உற்சாகமளிக்கும் முக்கிய அடையாளமாக அமைந்ததாக கூறினார். மேலும் உள்ளூர் திரு அவைகளில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பயணப்பள்ளிகள், பயிற்சி திட்டங்கள், கருத்தரங்குகள், செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். அருச்சகோதரி நத்தாலி பெக்வார்ட் தலைமையிலான நீண்ட இறைவேண்டலுடன் தொடங்கிய இக்கூட்டத்தில் செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை ஒவ்வொரு உள்ளூர் திரு அவையும் தங்களது பணி சூழலுக்கேற்ப செயல்படுத்துவது இந்த புதிய கட்டத்தின் நோக்கம் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் பிற்பகல் அமர்வு June 26 வெள்ளியன்று திருத்தந்தை புனித 6 அரங்கில் நடைபெற்றது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் மற்றும் வெனிசுலா மக்களுக்காக இறைவேண்டலுடன் அமர்வு தொடங்கியது. அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் நாகரிகமும் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இவ்வமர்வு திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலின் 5 அதிகாரத்தை மையமாக கொண்டிருந்தது. கர்தினால் பாப்லோ விர்ஜிலியோ டேவிட் அவர்கள் தலைமையேற்க கர்தினால் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் தொடக்க உரையாற்றினார். அமர்வின் தொடக்கத்திலும் நிறைவிலும் திருத்தந்தை பங்கேற்றார். இன்றைய உலகில் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட கலாச்சாரம், போர்கள், வன்முறை, சமூக பிளவுகள் மற்றும் அதிகாரத்தின் தர்க்கத்திற்கு அடிப்பணியும் மனப்பான்மை குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்நிலைக்கு பதிலாக அமைதி, அன்பு, நல்லிணக்கம், மன்னிப்பு, நீதியை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை உலகிற்கு நம்பகமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு அவையின் நம்பகத்தன்மைக்கு அதன் ஒற்றுமை இன்றியமையாதது என்றும், குறிப்பாக இஸ்லாம் உள்ளிட்ட பிற சமயங்களுடனும் கிறிஸ்துவ சபைகளுடனும் உரையாடலை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் எடுத்துரைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நற்செய்தியும் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் சமுதாயத்தை மாற்றும் வல்லமை பெறும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்வு பயணத்தை எடுத்துரைக்கும் லியோ இன் ரோம் என்ற ஆவணப்படத்தை வத்திக்கான் செய்திகள் July 1 வெளியிட உள்ளது. ஏற்கனவே வெளியான லியோன் தே பெரு மற்றும் லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தற்போதைய திருத்தந்தை 14 லியோவான ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் ஏறக்குறைய 20 வாழ்ந்த மற்றும் பணியாற்றிய காலத்தை மையமாக கொண்டுள்ளது. 1981 அமெரிக்காவிலிருந்து இத்தாலி வந்தது முதல் புனித அகுசினார் சபையின் தலைவராக 2 பணியாற்றியது, பின்னர் ஆயர்களுக்கான திருப்பிட பேராயத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டதும், 2023 கர்தினாலாக உயர்த்தப்பட்டதும் வரை அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதில் இதுவரை வெளியிடப்படாத புகைப்படங்கள், காணொலி காட்சிகள், மேலும் அவருடன் பணியாற்றிய அகுஸ்தினார் துறவிகள், முன்னாள் வகுப்பு தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திருப்பிட பேராய உறுப்பினர்களின் சாட்சியங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணப்படம் திருத்தந்தையின் பெருநாட்டிலான மறைப்பணியை எடுத்துரைத்த லியோன் விருதை பெறும் மற்றும் அவரது அமெரிக்க வேர்களை அறிமுகப்படுத்திய லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடராக அமைகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.